விதாழ்வாஷ் ஹமகஸ்வரும் இஸ்வெதிய மீஹுன்னாய் ஃபஹும் அண்ணானே மீஹுன்னி எங்கிகிம்வா துவஹிக்கே கண்ட அழுவா ஃபாவா வகுத்தக எக்குரவ்வானே பயக்குகம் கஷ்வரே.

0: மீஹுன்னே தெங்ஹம கஷவரும் தியப மீஹுன் ஜக்கூம் கஹும் கானே கங் கஷவரே
1: ஃபமாலிஊன மின்ஹல் புதூன்
0: ஃபஹே ஏயிம் பண்டுத ஃபுராலானே மே
1: ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம்
0: ஃபஹே ஏக மச்ச கெக்கி கெக்கி ஹுன்ன ஹூனு ஃபெம் போனே மே
1: ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம்
0: ஃபஹே ஃபெம் போவா கிம் ஃபாவா ஜமல்த ஃபெம் போ ஃபதைன்
1: ஹாதா நுஸுலுஹும் யௌம அத்தீன்
0: மயாமித்வஹும் எவ்ரிங்கே மெஹமான் தாரியகிமே

0: குளும்
1: குளிக்கொளும் செல்லும் முடிக்குளும் அடுதும் குளிக்கத பிரியாணி குக்குளும்
0: முழி உமுறாத்தே மிகுன் நமி அசரும்